நிகம் புனபலாஷ் அஹுரங்க வெறி ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ஃபால் விகும்பா தெதுமகிக்கா அஹுரம் வீணம அதி எகலாங்க ஹாதுரத்துங் அஹுரன் ரஹ்மதே எபஹி நபீகமாய் ரசூலுக்கம் எகலாங்க தெவ்விஹிந்து எகலாங்கெங் அஹுரங் உரதிஜ நம அல்லாஹுக ஹாதுரத்துங் அஹுரன் நஸ்ரு தேனி ஃபஹெ காகுஹி ஜி ஃபஹெ கெல்லுன் தினு நூங் எஹிங் கமே தியபே மீஹுங் அஹுரன் நகங் இத்துரன் நுகுரமுய்.

அதிகமகஷ்வரம் உஃபாவிருக்கம் ஹபராய்க திமன் ரஸ்கலாங்க ஃபொனுவி ரசூலும் எபஹீ மலாய்கதும் இப்ராஹீம் ஃபானுக அரிஹ வடாகதே எபேகலும் தென்னவூ சலாமே எகலே ஃபானு.

0: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துவிராஜ கடுக்க மிக அடிக்க முகிம் ஹபர் தொகை சுருகை தொகை தெரியகா கனிக்குழுது ஹாஸ்பிட்டல் ஹித்மை அண்ணாஹரு தெரியகா ஹித்மை தேம் ஃபிஷ்ம தையாரு முங்கண்ணகமா சிஹதா ஆயிலாயா இஜ்திமாயி எஹியா பே வசீர் விதாழ் வச்சு ஹர்தனா ஷக்சியத்தக்க மீஹா வாணி இல்மா ஹுனர் பேணு குரா கொத்தைக்கு மத்திங்கமா ஃபன்னா சகாஃபதா தரிக்கியா பே வசீர் ஹீனா வலீத் விதாழ் வச்சு மீமோகே ஃபுரிதும் தோஹும் ஃபிஷ்கெங் அமல் குரம் ஃபிஷி ஏக்கம் தத்துரு ஃபத்துருக கானூனுக தஷும் மிஹாத்தன ஹஸ்தேக ஃபன்சாஸ்திம் மிஹ கஃபிய வளாஃபி ஹஸாக்கு கத்துலாம திங் ஹர்வெஃபா வாயிரு பைன லக்வா மீ கொத்தும் யஹூதீன் எக ஹிரிவிகெங்கச்சு துவிராஜ கடுக மிகடிக ஹபராக் மி பத்தல் கொல்லி அழுகணேஷத் நசீம் தெங் ஹபர் தொகை தப்சீலாக்கு குரியத்தான நோனு கெதிக்குழுதுகா அலங் இமாரா குரா ஹாஸ்பிட்டல்கு மசக்கே நிம்மா அண்ணா ஹருக்கு தெரிக ஹித்மை தேம் ஃபிஷ்மா தையாரு முந்தாக்கமா சிஹதா ஆயிலாயா இஸ்திமாயி எஹியா பே வசீர் கீலா அலி விதாழ் வச்சு வசீர் மிஃபதேம் விதாழ் வி நூனு வெல்தோ சிக்கி மருகசா ஃபன்சவி சார் ஃபுரும் ஃபாங்க குருமா இரஷ்க பேவி ரஸ்மியாத் ஷர்ஃபரி கொத்தெப்பா மஹக்ஃபுல் தக்வாமு சிஹதா ஆயிலாயா இஸ்தமா எஹியா பே வசீர் கீலாலி விதாழ் வி மொழி நூனத்தொழுக சிக்கி தாயராய் பொடித்தி குரியரும் தக்கே அண்ணமுந்தாக்கமா எகொத்து நூனத்தொழு ஹாஸ்பிட்டல்கா ஐசியு நப்சானி பல்தக ஹாச டாக்டருங்க ஹித்மை அதி பிசியோதெரப்பிக ஹித்மை ஃபஷா பாவாக்கம் வசீர் வாங்க குரவி வசீர் விதாழ் வி டயலிசிஸா தத்துகே ஃபருவாக ஹித்மை த இத்துர ஃபுலா குரே ஃபாவாயிரு நூன் ஹொழுது சிக்கி மருகஸ்கா எக்ஸ்ரேக ஹித்மதா குடகுதிங்க ஹாச டாக்டருன்னா எதிரி ஹஷீக ஹாச டாக்டருங்க ஹித்மை வெஸ் மிஹாரு லிபேன ஹர்தனா ஷக்சியத்தக்க மீஹா வாணி இல்மா ஹுனர் பேணு குரா கொத்தைக்கு மத்திங்கமா ஃபன்னா சகாஃபதா தரிக்கியா பே வசீர் ஹீனா வலீத் விதாழ் விச்சே வசீர் மெஹம் விதாழ் வி கௌமி யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட் யூனியனும் இந்திசாம் கொக்கெங் அட்டோ சிட்டிக்க குறியத்தா அட்டோ போட்டு ஃபண்டியார்த்த குர்ஃபான்கு ஹந்தானி வாதாக தட்டப்பா வா வாஹக திக்குமுக முபாராத்தா அஷ்ஷா ஹுசேன் ஷரஃபுத்தீன்கு ஹந்தானி வாக வாதாக தட்டப்பா வா பஹுஸ் முபாரா ஃபிஷ்முக ரஸ்மியாத் ஷரஃபுரி கொத்தெப்பா முபாராத்துக்கு பேவரினா முஹாதப் குரவா வாஹக்ஃபுல் தக்குவமு ஃபன்னா சகாஃபத்தா தரிக்கே அபே வசீர் ஹீனா வலீத் விதாழ் வி மிஃபத முபாரத்தக்கும் தரிவருக கிபாக அஷுகன்வாதனி ஷக்சியத்தைக்கு கிபாக ஹுருள் லாசிம் குரா சிஃபத்தக்கு கமஷா அதி தரிவருங்க அமில நப்சுகு சாபித்துக்கன் தமஹட்டம் வெஸ் தஸ்கொத்திவே கமா தெதுவரி கமுக மே சிஃபயா சாஃப் தெது மௌலு மாதா இல்மி புரதங் ஹுரி வாஹகத்தக்க லோபி குரும் ஃபத எதக் கமி தரிவருங்க கிபாக அஷகணிகன் தியுமுகை துருங் மிஃபத முபாரத்தவுக சவும் கௌமுக முஸ்தக்பல் உஜாலாவே ஹர்தனா திவஹி தரீந்தக்கே உஃபதிகன் தாக்கமா வசீர் விதாழ்வே மிமோகே ஃபுரத்மதுஹும் ஃபிஷ்கெங் அமல் குரம் ஃபிஷி எக்கமு தத்துரு ஃபத்துருக கானூனுக தஷும் மிஹாத்தன ஹஸ்தேக ஃபன்சாஸ்தி மிஹ கஃபியோளாஃபி மே கானூன் எக்லவாலா ஃபாவணி ராஜக மக்மதிக ரக்காத்திரிக்கம் கஷோர் குரும்க கொத்தும் ஃபுலுஹும் விதாழ்வி மி கானூனுக தஷும் மிமோகே ஃபஸ்வன துஹா ஹமய கானூனா ஹிலாஃபி ஹஸ்தேக ஃபன்சாஸ்தி மிஹக ஃபியவள் அலாஃபாவாக்கம ஆதி சத்தே கட்டிய திங் உணந்து ஃபுலுஹுங்க பெல்முக தஷகெங் குஸ்ஃபாவாக்கம மி கானூன்கு தஷும் ஃபியவள் அழமும் தாயிர் மிமோகே மிஹாத்தன சாலிஸ் ஃபஸ் எக்ஸிடென்ட் ஹிங்கா ஃபாவாக்கம தஃபாசி சாப்த குந்தக்க மி கானூன்க நுரக்கா திருக்கோ எக்கம் உளந்துவா ஃபராத்தகா கானூனா ஹிலாஃப உளந்துவா ஃபராத்தகா பொடுத்து ஜூரி மன்னாத்தக்கே மணி கண்டாளாஃப கானூன்கா வாகோத்தும் ஃபருவா குடக்கோ நுவத்த நுரக்கா திருக்கோ எவ்வெஸ் உளந்தே துவமக்கி கானூனி குஷே எஃபத குஷே கதபக்கி ஃபன்சவி சாஸ் ருஃபியாயா எல்லக்க ருஃபியாயா திமெதுகே அததக்கும் ஜூரி மனா குரு மி குஷுக சவும் மிஹாத்தன அணியாந்து பிச்சனமா நுவத மீஹக்கு மறுவெச்சனம சினாயி தவ்வா உஃபுலிகின் தானுக்கமஷா ஃபஸ்ஸஹரா திஹ அஹராதி மதுக முத்ததக லைசன்ஸ் பாத்தில் குருவேனுக்கம கானூன் கவணி பயாங்கொஃப திவே ஜுவானுன ஃபத்துரிர் கணுங்க தாயிராயின் தம்ரீனா தஜ்ரிபாக ஃபுர்சத்த ஃபுலா குருமட்டகா ஃபத்துரிர்கம மத நியூதுந்தகா பே உசாராயா சுவானும் பார்வரி குரோமா குளிவரா ஹஷியோகமா பே உசாராயா திமெது ஃபஹமுனா மாயக சொய்கொஃபி நேஷனல் அப்ரென்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்க மக்சதக்கி ராஜ்யக எம்மெ பொடு சினாத்து சுவானுன அமலி தம்ரீன் தி காமியாப் முஸ்தக்பல் க மக்வை கொத்தினு மி எப்பசுமுக முத்ததக்கி ஃபஸ் சஹருத்வஸ் ಸುವಾಣು ಬಾರುವರಿ ಕುರುಮ ಕುಳಿವರ ಹಶಿಯಕಮ ಬೇ ಉಜಾರಾಗ ಬೇವಿ ರಸ್ಮಿಯಾತುಕ ಮಿಯಬ್ಬ ಸುಮುಗ ಫತುರರಿಕಮ ಬೇ ಉಜಾರಾಯ ಸೊಯ ಕುರೆವ್ವಿ ವಜೀರ್ ಮೊಹಮ್ಮದ್ ಅಮೀನ್ ಅದಿ ಸುವಾಣು ಬಾರುವರಿ ಕುರುಮ ಬೇ ಉಜಾರಾಯ ಸೊಯ ಕುರೆವ್ವಿ ವಜೀರ್ ಅಬ್ದುಲ್ಲೋ ರಾಫಿಯು ನ್ಯಾಷನಲ್ ಅಪ್ರೆಂಟಿಶಿಪ್ ಪ್ರೋಗ್ರಾಮಕ್ಕೆ ಫತುರರಿಕಮಗೆ ಸಿನಾತ ವಣ್ಣಂ ಬೇಣುವ ಸುವಾಣುನ ಹುಳುವಾದೆ ಮುಹಿಮು ಫುರ್ಸತೆ ಮೇ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಬ್ಯಾವರಿ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಎಕಿ ಕಂಕುಳ್ತಾಗವ ರಿಸೋರ್ಟ್ ತಕ ಹೊಟಾ ತೌಗೆ ತಿರು ಗೆಸ್ಟ್ ಹೌಸ್ ತೌಗ ತಮ್ರಿನ್ ಹಾಸು ಕುರಾಣೆ ಮಿಗೊತ್ತು ದಾಯರಾಗೆ ತಜ್ರಬಾಕಾರುಗೆ ಇರ್ಷಾದ್ಗೆ ದಶುಂ ಅಮಲಿ ಮಸಕ್ಕಿತ್ತ ದಸ್ಕೋ ಮಸಕ್ಕತ್ಗೆ ಮಾಹೋ ಲಪ್ಪೇನು ವಾ ಹುಣರುತ ತರಗ್ಗೆ ಕುರುಮುಗೆ ಪುರುಸತ್ ಲಿಬಿಕೆಂದಾಣೆ ಫತಿರಕಮಾ ಬೆಹ ಉಜಾರ ಎಂಬಿದಾಳ್ವಿ ತಮ್ರಿನ್ ಫುರಿಹಮ ಕುರಾ ಮುದ್ದತುಗ ಬ್ಯಾವರಿನ ಮಾಲೆ ಇನಾಯತ್ ವಿಸ್ತೇನಕಮ ರಷಕ್ಕ ಮಿಸ್ಕೆ ಬಿನಾ ಕುರುಮ ಮಾಲಿ ಹುಷೇಳ್ ಮಾಫ್ ಕುರಬ ರಷಕ್ಕ ಮಿಸ್ಕೆ ಬಿನಾ ಕುರುಮ ಬೀಲ ಹುಷೇಳ್ ಮುಗ ಫುರ್ಸತ್ ಮಾಲಿ ಉಸಾರ ರಷಕ್ಕ ಮಾಲಿ ಉಸಾರ ಬೀಲ ಹುಷೇಳ್ ಮುಗ ಫುರ್ಸತ್ ಅಲು ಹುಳುವಾಲಾ ಫವಣಿ ಗಾಫ್ದಾಲ್ ಮಡವಯ್ಯ ಗಾಫ್ದಾಲ್ ಫರಿಸ್ ಮಾತುಡಾಗೆ ತುರು ತಾವು ಲಾಮ್ ಕಲಾದುಗ ಮಿಸ್ಕಿ ಬಿನಾ ಕುರುಮ್ಗೆ ಮಸ್ರುವ ಮಿ ಮಸ್ರೂಗೆ ಬೀಲಮ ಕುರಿಮತ್ಲವೇನಿ ಬಿನಾರಾಗೆ ದುರಿರುಕಮಾ ಉಮ್ರಾಣಿ ತರಕ್ಕಿಯ ಬೇ ಉಸಾರಾಗೆ ಇಮಾರಾ ಕುರುಮ್ಗೆ ಅಮಲಿ ಮಸಕ್ಕೆ ಕುರ ಫರಾತವ್ಗೆ ಕವಾಯದುಗೆ ದಶು ರಜಿಸ್ಟ್ರಿಯ ಫಾವ ಫರಾತಕ ಅದಿಕ್ತಿಸೋದಿ ತರಕ್ಕಿಯ ದತುರ್ ಫತುರ ವ್ಯಾಪಾರಿಯ ಬೇ ಉಸಾರಾಗೆ ಫಾರಿನ್ ಡೈರೆಕ್ಟ್ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ ಪಾಲಿಸಿಗೆ ದಶು ಮಿ ಮಸಕ್ಕತ ಶರತಮ ಫರಾತ ಹೋದುಮ್ಗೆ ಕಂತ ಕುರಿಯ ಕೆಂದಾನಿ ನ್ಯಾಷನಲ್ ಕಾಂಪಿಟೇಟಿವ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಉಸೂಲು ದೌಲತ್ಗೆ ಮಾಲಿಯತ್ಗ ಕವಾಯ್ದ ಎ ಕವಾಯತ್ಗೆ ಎಂಎ ಇಸ್ಲಾಹುತಕ ಎಕ್ವಾಗುತ್ಗೆ ಮತಿ ಮಸರಿಂಗ್ ದೋಗೆ ಮುನಾಸ್ಪತುಗ ಹುವ ಕೇಳುಂಗೆ ಓಡ ಹಿದ್ಮತ್ತರಿ ಫಾರ್ಮಸ್ವರಿಯಾಗೆ ಓಡ್ ಅದಿ ಅಂಗೆ ಮಸರಿಯಾಗೆ ಓಡ ಕುರಿಮತ್ಲುಮುಗೆ ಫುರ್ಸತ್ ಹುಳುವಾಲಾಫಿ ಮಿಯಾಹಾರಕ್ಕೆ ಮಸರಿಂಗೆ ದೋಹಗೆ ರಸ್ಮಿ ಜಲ ಸಾಪೇವ್ ಮಣ್ಣಿ ಮಾಫಾವಣಿ ಮಾಲೆಗ ಮಸರಿಂಗ ದಿವಸ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಫಾಹುಕುರಣಿ ಕೊಮ್ಮೆ ಹರಿಕೆ ಡಿಸೆಂಬರ್ ಮೊಹಗೆ ದಿಹವಣದುವಹು ಎದುವಹು ಹತರು ಎವೋಡ ದಿನಮ ಕಂಡಾಳ ಎ ಎವೋಡ್ ತಕ ಕುರಿಮತ್ಲುಮ ಮಸರಿಕ ಮಾ ಕಣುಗೆ ವಸೀಲತಕ ಬೇ ಉಸಾರ ಮಣಿ ಹುಳುವಾಲಾಫ ಮಿಯಾಹರ್ಗೆ ಮಸರಿಂಗ ದೊಹಗೆ ರಸ್ಮಿ ಜಲ್ಸಾ ಬೇವ್ ಮಣ್ಣಿ ಮಾಫಾವಣಿ ಮಾಲೇಗ ಮಸರಿಂಗ ದೊಹಗೆ ಮುನಾಸ್ಪತಕ ಹುವ ಎವೋಡ್ ತೋಗೆ ತೆರಿಯ ಮಿಯಾಹರ್ ಮಿವಣಿ ಮಸರಿಕಂಕುರ ಹಿದುಮೆ ತೆರಿ ಅಂಗೆ ಮಸರಿಯಾಗೆ ಎವೋಡ್ ವಿಸ್ ಹಿಮನಾಫ ಕಡಿಮ್ಯಾರ ಗಾರಗಡೆ ಹೆಮ್ಮಿನಟ್ ಮೀ ದಿವಿರಾಜೇಗಡು ಫಲಸ್ತೀನ ಗಜ್ಜಾಕ ವಿರಿಕಂಕುರ ಹಮಾಸ್ ಜಮಾತು ಹತಿ ಅಕ್ಟೋಬರ್ ದೆಹಾಸ್ ತೇವಿಯುಗ ಯಹೂದಿ ದೌಲತಂ ಅಮಾಸ್ ಕೊದ್ದಿಂಗ್ ಕುಲ್ಲಿ ಹಮಲಾಯಾಯಕು ಯಹೂದಿಂಗೆ ನಿರ್ಭವರಿ ದೌಲತ್ಗೆ ಸಲಾಮತಿ ನಿಜಾಮ್ಗೆ ಬಲ್ಕಷ್ಕಮ ನಾಕಾಮಿಯಾಬಿ ವಣಿ ಮುಳಿ ದುನಿಯ ಬೇಸಾರು ಎಫ ಅಸ್ಕರಿ ಗೊತ್ತುನ್ನ ಜಾಸೂಸಿ ಗೊತ್ತು ಹೋದಾಫಾವಾ ಕುರಿರುಂತಕುಣ್ಣ ಬಿರುದೆಕ್ಕುಮುಗೆ ಸಿಯಾಸತು ಎಗೋಮುಗೆ ರೈತುಣ್ಣ ರಕ್ಕಾತಿರಿಕ ಕಶೋರು ಕೊದ್ದೆವೇನೆ ಕಮ ದೆಕೆ ಮುಂಗ ದೆಕ್ಕುಮಕಿ ಹಗೀಗತೆ ನುಂಕಮ ವಣಿ ಹಾಮಯಫ ಅಮಿನ ಸಲಾಮೆಂಗ್ ಅಲು ಯಾದ ಕುರುಮುಗ ನಮುಗ ಯಹೂದಿ ದೌಲತು ಗಜ್ಜಾಗ ಫಿಶಿಲಾ ಇಸಾಣಿಯ ಕತುಲಾಮ ತಿಂಗ್ ಆರ್ ಪುರಿಗಿಂದಿಯೈರು ಎಕಮುಗೆ ಸೌಬು ಪಿಕಾರ್ಸಾ ಇತುರ ಪೊಡುವೆ ಯಹೂದಿ ದೌಲತ್ಗೆ ತೆರೆಗೆ ಸಿಯಾಸಿ ಬ್ಯಾಬ್ಯಾಬುಂತ ವಣಿ ಇಂತಿಹಾಯ ಫುಳಾಯಫ ಅದಿ ಬೆನ್ನೆ ಲಕ್ವಾಮಿ ಮ್ಯಾದಾನುಗ ಯಹೂದಿಂಗೆ ಅಗು ಮುಳಿಂಗ್ ಮೆಟ್ಟಿಗೆ ಗೊಸ್ಫಾವಾಯರು ಯಹೂದಿಂಗೆ ಸಿಯಾಸಿ ವೆರಿಂ ಫಲಸ್ತೀನುಗೆ ರೈತು ನಾಮೆದು ಗೆಂಗುಳೆ ಅಣಿಯಾವಿರಿ ಸಿಯಾಸತ್ತಕ ಫಲಸ್ತೀನುಗೆ ಬಿಂತಕ ಬೆರಿವೆಗಣಿಗೆ ಉಫದ್ದಾಫಾವಾ ದೌಲತ್ಗೆ ಮುಸ್ತಕ್ ಬಲಾಮೆದು ಮಿಹಾರ್ ವಣಿ ವರುಗದ ಸುವಾಲ್ತಕ್ಕೆ ಉಫೆದಿಫ ಮೇ ಖಬರಾಗ ಮೇದ ಮೆಂದರು ಕುರಿಗೆ ಗಾರಾಗ ಖಬರು ನಿಮ್ಮಾಲಾಣ ತೆಂದು ವಿಹರಾಜಗಣು ಖಬರ್ ಧನ್ಯವಾದ ನಿಮ್ಮೆದ ಮೆಂದರು ಗಮ್ರ ಎಕ್ಕಡಿ ತಿರಿಯುಗ ಎಮ್ಮೆ ಫರಾತಕ ವರಪಾಚರಿ ವಗುತುಕೊಳಕಂಗದ ಮೊವಕಿವಿಲಾಣ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ
1: ಮುನಿಫೋಯ್ ಫಿಲ್ವಾದಿ ಮೌಲುಮಾತ್ಗೆ ಖಜಾನ ಮುಸ್ಸಲಿಕೊದ್ದೆ ಎಮ್ಮೆ ಇತುಬಾರು ಕುರುವೆ ಬ್ಯಾವೆರಿಯ
2: ದಿಹಿರಾಜ್ಯಗೆ ಅಡು
1: ಎಂಹಾಸ್ ಹತರಸ್ತೆಕ್ ಸಾಲಿಸ್ ನೋಯ್ ಕಿಲೋಹರ್ಟ್ಸ್ ಮೀಡಿಯಂ ವೇವ್ ಅಡಿಹ ನೋಯ್ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ಎಫ್ಎಂ ಬ್ಯಾಂಡ್
3: ಭಾಷೆ ಬುಣಾಣ
4: ಮೀ ಹಫ್ತಾಗೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ಮೆಹಮಾನಕ್ಕೆ ಮಾಲ್ಡಿಸ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇನ್ ಕಂಪನಿಗೆ ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಡೈರೆಕ್ಟರ್ ರಿಟೈರ್ಡ್ ಅಹಮದ್ ಸೌದಿ.
5: MTCCಗೆ ಮ್ಯಾನೇಜಿಂಗ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಸುವಾಲ್ ಕೊರವಂ ಬೇನು ಫುಳುವಾ ಬೇಫುಳುಂ PSM ಮೇಯಾಗೆ ರಿಯಾರು ಎಪೇಜ ಸುವಾಲ್ ಫುಣುವಾ
4: ಸುವಾಲ್ ಫುಣುವುಂಗೆ ಫುರ್ಸತ್ ಬುರಾಸ್ಪತಿ ದೂಗೆ ಹವೀರು ಹತರಿ ಜುಮಾ ಹಮೆಯ
3: ಅಹಾಶೆ ಬುನಾನಾ

கம் புனபலாஷ அஹுரங்க வெரி ரஸ்கலாங்க ஹதுரதுங்க ஃபால் வெகும்வா தெதுமகுக்கா அஹுரம் வீணம அதி எகலாங்க ஹதுரதுங் அஹுரன்ன ரஹ்மதே எபஹி நபீகமாய் ரசூலுகம் எகலாங்க தெவ்விஹிந்து எகலாங்கெங் அஹுரங் உரதிஜ்ஜ நம அல்லாஹுக ஹதுரதுங் அஹுரன்ன நஸ்ரு தேனி ஃபஹெ கா கொஹிஜி ஃபஹெ கெல்லுன் தினு நூங் எஹிங் கமே தியபே மீஹுங் அஹுரன்னகங் இத்துரன் நுகுரமுய்.